ஓடிவன் சத்குருக்குன நாப்பாய், ஒவன் சத்குருக்குன நாப்பாயா, சத்குருச்சா பிரக்யோன் பிரகட்டாசுனாயா, சத்குருமில்லையா சதா முக்தஜன் விச்சமோச்சுக்காயா.